சின்னி பிண்டி கொக்கோ நேலோ அசிங்கர கவரி கொக்கோ நேலோ அதாடி பீடி கொக்கோ நேலோ அதாள கங்கா கிக்கோ நேலோ பொன்னோரோ தாமர கொல்லோலம் அசின்னி பிண்டி கெப்போடோ அசிங்கர கவரி கெப்போடோ அதாடி பீடி கெப்போடோ அதாள கங்கா கெப்போடோ பொன்னோரோ தாமர கொல்லோலம் சின்னி பிண்டிக்கு ரெண்டோ நேல அசிங்கர கவரிக்கு ரெண்டோ நேல அதாடி பீடிக்கு ரெண்டோ நேல அதாள கங்கக்கு ரெண்டோ நேல பொன்னோரோ தாமர கொல்லோலம் அசின்னி பிண்டி கெப்போடோ அசிங்கர கவரி கெப்போடோ அதாடி பீடி கெப்போடோ அதாள கங்கா கெப்போடோ பொன்னோரோ தாமர கொல்லோலம்.